0: மார்மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ
0: இடி விஞ்ஞோ
1: இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுஞ்சிரே வேர் குவாரோ
0: பியும் சுஞ்சிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: யூ ஆர் லவ் யூ பீ டு டெல் ஆ லோகா காமு பெனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.